மக்களையொற்றி கசத்து சுக்கூரல்லாய் சுக்கூரல்லாய் சுக்கூரல்லாய் சுக்குரன் முத்தையபன் خاتيب غير الخلق بالخلق والخلق خدمتا